பிராங்கிலிருந்து தாதி இருக்குது கிட்ட கிட்ட தாதி இருக்குது நடக்கா தாருதா தாருதா தாருதா தாருதா தான் தாருதா தான் தாருதா தான் தாருதா தான் தாருதா தான் தாருதா தான்.